0: தவறி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இணையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வரம்பறை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக நிகழ்ச்சியில் இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
1: புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம்.
0: ஓகே மேம். அங்க அங்க இது கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குது?
1: கிளைமேட் ஓகே, ஆனா மழை இல்ல மேடம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஓகே மேடம், ஓகே.

0: அவ்வளோதான் மேடம்.
1: அழகான இதயம் வந்து அருமையான பாடல் பாடியது. சிறப்பு மேம், ரொம்ப அழகாக பாடினீங்க.
0: தேங்க்யூ மேடம்,
1: அழகான
0: தேங்க்யூ
1: பாடல்,
0: தேங்க்யூ,
1: அருமையான குரல் உங்களுக்கு.
0: நன்றி மேடம், தேங்க்யூ,
1: நன்றி,
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்,
0: ஓகே.
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி அவர்கள் அழகான ஒரு பாடல், அரிதான பாடல். இந்த பாட்டை ரொம்ப கேட்கவே முடியாது, அழகாக பாடிட்டு போனாங்க, சிறப்பாக இருந்தது அவங்க குரல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள், வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: உங்களை குடும்பப்பட்ட பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சனி வந்திருக்கேன்.
1: ஏன் மேம், ஏன் மேம் இப்படி கொடுமெல்லாம் நீங்கள் படத்தில் அழகாக பாடுறீங்க, அப்படி சொல்லாதீங்க. நல்லா
2: ஏதோ உங்க ஆசீர்வாதத்துல அப்படி போயிடுது.
1: நாங்க சுலபமா இருக்கோம், பாடுங்கள் உங்கள் பாடல்.
2: கடவுளே, கோயில் பாட்டு வந்தது என்ன, நான் உங்களை பாடுறேன், வாய்ஸ் சரியில்லைங்க எனக்கு. கோயில் பாட்டு வந்தது என்ன இளமானி, அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனந்தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பம் பொங்கவோ, கோயிலே போ இனி நான் தானே, இனி ஒன்றாகும் அது என்றாகும், கோயில் பாட்டு நித்தை சுகம் உண்டாக அத்தனையும் மல்லி கொடுப்பேன் நாகோ, மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகைக்கும் மெத்தை விரிப்பேன், உத்தரவு போடும் வேளையில் முத்து நக

0: கோயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே. வானம் இங்கு கூண்டாக வந்த இன்பம் வேம்பாக இன்று வரை எண்ணி இருந்தேன் நாவோ. என்னை கண்ட ராசாவின் வெள்ளை மனம் பாராமல் தள்ளி வைத்து தள்ளி இருந்தேன் நாவோ. என் வயிற்றில் ஆடும் தாமரை கையசைக்க காலசைக்க காத்து கிடந்தேன். கற்பகத்து பொற்பதத்து பூவினை அற்புதங்கள் செய்யும் என்று செத்து முடித்தேன். மௌனமும் போனதென்று அதோட மீனா செத்து போச்சு.
1: என்னாச்சு
0: மீனா? மீனா விழுந்துச்சு கீழே.
1: சரி அதுக்கப்புறம் பாடுங்க. அவங்க தானே விழுந்தாங்க, நீங்க விழுல பாடுங்க.
0: ஒரு கதாபாத்திரமா இருக்கலாம்னு பார்த்தா. மௌனம் போதும் என்று அது கீதம் பாடுதே, வாழும் ஆசையோடு அது வாசல்

அதை கேட்டு ஹோ செல்வதெங்கே மனம் தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ விஜி அதை கண்டு கண்டு அன்பு பொங்க.

0: அது என்றாகும் கோயில் பாட்டு ஓ வந்ததே இளமானே கூ கூ.
1: சிறப்பு சிறப்பு. ஆமா நடுவுல என் பேரை சொன்ன மாதிரி தெரிஞ்சது.
0: பாட்டு
1: பாடிருக்கேன், நீங்க ஏன் பாடிட்டு போயிருவீங்களா, நிகழ்ச்சியை கேட்க மாட்டீங்களா மேம்?
0: இல்ல மேம், நான் வந்து என்னோட மொபைல் வந்து சபரி எஃப்எம் ஆப் எடுக்கவே இல்ல, கண்டிப்பா எடுத்துருவேன் எனக்கு. ஆமா கொஞ்சம்
1: நீங்க இப்படி பாடலாம் வரீங்க, சபரிய கேளுங்க மேம், நல்லா இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஆமா நான் யூடியூப்ல போனாலே சபரி சொல்ற கதையை தான் கேட்பேன், அதே மாதிரி சபரி எஃப்எம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா
1: நீங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்க நிகழ்ச்சியை ஃபுல்லா கேட்கணும், ஓகேவா?
0: தாராளமா கண்டிப்பா.
1: தேங்க்யூ மேம், சூப்பரான உங்க குரல்ல ரொம்ப அழகான பாடல் நாங்க கேட்டோம். நான் சிவரஞ்சினின் கூப்பிடட்டா அப்போ?
0: ஓகே ஓகே தேங்க்யூ.
1: ஓகே சிவரஞ்சினி பை. நீங்க அந்த சபரியை டவுன்லோட் பண்ணி நிகழ்ச்சி கேளுங்க, ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ பை பை.
2: நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சினி மேம் அவர்கள். அழகா அவங்க குரல்ல சிறப்பா அருமையா பாடினாங்க, நல்ல நகைச்சுவையா பேசுறாங்க, நல்ல கலகலன்னு பேசுறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாடலும் சிறப்பா பாடுறாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: ஹலோ வணக்கம், கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
3: ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேம், பாடுங்கள்.

நெய்ச்சோ நையே பருவ சுகம் தேடும் மாலையே.

ஒரு பாவம் வீணையினும் மேனியிலே தந்தையினை மீட்டும் கைவிரலில் ஒரு பாவம்.

ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கல்லோ, சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே, சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே, பகலும் புற

0: அழகா பண்ணீங்க மேம், உங்க
1: தேங்க்யூ
0: குரல் ரொம்ப சூப்பர்.
1: தேங்க்யூ.
0: நான் சொல்லும் போது இப்படி சிரிக்கிறீங்க, அப்புறம் உங்க சிரிப்பு ரொம்ப சூப்பர்னுவேன். சிறப்பு ரொம்ப.
1: பாட்டு நல்லா இல்லையா?
0: பாட்டு தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன். இல்ல இல்ல, உங்க குரல் ஃபர்ஸ்ட் பாட்டு ரொம்ப அழகு அப்படின்னு. என்ன மேம், எல்லாமே அழகுதான் மேம் உங்களுக்கு. உங்களெல்லாம் நாங்க எப்ப பாக்குறது? ரொம்ப ஆசையா இருக்கு தெரியுமா உங்களெல்லாம் பாக்குறதுக்கு.
1: பாக்கலாம் மேடம்.
0: ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அவர்கள். அழகான அவங்க குரல்ல என்ன அழகா ஒரு பாட்டு, சிறப்பா இருந்தது. அருமையான படர்ந்த அரிதான பாடல்களை ரொம்ப அழகா பாடுறாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: சோலைத்தூர்லேருந்து தேன்மொழி முருகன் பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்லா இருக்கோம். பாடுங்கள், பாடுங்கள் பாடலை.
2: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண்குடி செய்வாசல் என்றால் செந்தல் வர வெறுத்திடுமா? மண்குடி செய்வாசல் என்றால் செந்தல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. இடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே

0: மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். அவ்வளவுதான்.
1: அருமையா பண்ணீங்க, அழகான உங்க தலைவர் பாடல. என்ன கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், நமக்கு ஏதாவது கொடுத்தாரா?
0: தலைவர் பாடல் பாடினாலே ஒரு உற்சாகம்.
1: அதான் நமக்கு ஏதாவது கொடுத்தாரு?
0: நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாம்.
1: அப்படியா?
0: நம்ம உழைச்சா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
1: சிறப்பா அருமையா பண்ணீங்க, ரொம்ப அழகா இருந்தது உங்க குரல் பாடல்.
0: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான ஒரு பாடல், சிறப்பான பாடல் பாடினாங்க. ரொம்ப அழகான பாடல், அருமையாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் சகோதரி, திருச்சி பொங்கலுக்கு.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தது. இந்த மாதிரி வரிகளை நம்மகிட்ட கொடுத்துட்டு அவளை பாட சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல,
1: அதுதான்
2: கொடுத்த வர பிரசாதம். என்னென்ன கொடுத்தாருங்கிறத விட இந்த வரிகள்லாம் நம்மள பாட சொல்லி நீங்களாம் நிகழ்ச்சி எடுத்துருங்க பாத்தீங்களா, எங்களெல்லாம் பாட வச்சு உற்சாகப்படுத்தி. அடுத்து ஒரு சந்தோஷம் தான் நிச்சயமா.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள், உங்கள் பாடுங்க.
2: நான் பாடுறேன், ட்ரை பண்றேன். பாடுறேன்றத விட ட்ரை பண்றீங்கறதா முக்கியம். அத வந்து நீங்க எல்லாம் கேட்டு ரசிங்க. ராஜராஜ சோழன் இனியா தேசம் நீரா

புவி காதல் தீவி மண் மீது சொர்க்கம் வந்து இந்நாக ஆனரே உல்லாச பூமி இங்கு உண்டானரே ராஜராஜ சோழன் தான் எலியாலும் காதல் தேசம் நீதான் பூமி காதல் தீவி கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாசமே.

சுவாமி சொல்லாமல் சொல்லு உள்ள

தடுமீரவி புல்லாங்குடன் தள்ளாடுமின் என் முன்மேனி.

மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனரே, உல்லாச பூமி இங்கு உண்டானரே.

0: நன்றி மேம்.
1: சிறப்பாக பண்ணீங்க மேம், அழகான பாடல் அருமையாக பண்ணீங்க.
0: நன்றி மேம், வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி,
0: ட்ரை
1: வாழ்த்துக்கள்
0: பண்ணிட்டு
1: மேம்.
0: தான் இருக்கிறேன்.
1: என்னது
0: தேங்க்யூ மேம்.
1: என்ன சொன்னீங்க?
0: இல்லை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பாட்டா திருவா
1: ஆ,
0: பாடம்.
1: நல்லா பண்ணீங்க, அருமையாக இருந்துச்சு, நல்லா கணீர்னு பாடுறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்
0: நன்றி
1: மேம்,
0: மேம்.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள். அழகான ஒரு பாடல், எஸ்தாஸ் சாங்கு, எட்டைவால் குருவி பாட்டு, செம்ம பாட்டு, அழகாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: மேம் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
2: என்னுடைய பாடலை பாடுகிறேனே. அம்மா என்று அழைக்காத உயிரில்லை, அம்மாவை மறக்காத உயர்வில்லை, அம்மா என்று அழைக்காத உயிரில்லை, அம்மாவை வணங்காத உயர்வில்லை.

தருவாயே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. பசும் தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும்

கடை தன்னே காயன்கள் கிடைக்காதம்மா. மாதங்கள் கருவோடு இனி தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் முழித்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா. உன்னானே பிறந்தேனே

0: அழகான பாடல். உங்க அம்மா நல்லா இருக்காங்களா சார்?
1: உங்களுக்கு
0: மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அருமையா பாடுங்க சார், ரொம்ப அழகா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
1: உங்களுக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும்
0: நன்றி, நன்றி, நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான ஒரு பாடல், சிறப்பான பாடல். எஸ்எஸ் சாங்கு செம்மையா பண்ணார், நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், நான் கோவையில் இருந்து காயத்ரி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா? அந்த வள்ளிப்பட பாட்டை நல்லா கலக்கிட்டீங்களே.
2: ஒண்ணுமே காணோம். சரி, அவரு மகேஷ் சகோதரர் ஆரம்பிச்சாரு, ஒரு பாட்டு போடலாம்.
0: சிறப்பா இருந்தது. நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நீங்களும் நல்லா பாடிருந்தீங்க. அந்த கிண்ணத்தில் தேன் வடித்து தானே பாடிருந்தீங்க? சூப்பரா பாடிருந்தீங்க.
0: கோவை காயத்ரி, உங்களை சொல்லவே இல்லை. நீங்க
2: சொல்லிட்டேன் முதல்ல, அதான் சொன்னேன்.
0: அப்ப நான் பேசிட்டேன், அது கேட்கல.
2: ஓகே,
0: பாடுங்கள் மேம்.

0: நெஞ்சம் நெஞ்சம் கூடுதே பாடுதே. தேங்க்யூ மேம்.
1: சிறப்பு மேம். மீண்டும் ஒரு காதல் கதை இந்த படம். ராதிகா பிரதாப் சொந்த படம். இதுல ரொம்ப ரேரான சாங் எடுத்து ரொம்ப அழகா பாடுறீங்க.

0: தங்கச்சி, உங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே நீங்க அப்படித்தான் பாடுறீங்க. ரொம்ப நல்லா இருக்கிறது கேட்கறதுக்கு, சிறப்பு சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள். அழகான அவங்க குரலில் செம்மையாக பாடுறாங்க, எவ்வளோ அழகாக பாடுறாங்க, அருமையாக இருந்தது அவங்க குரலில் அந்த பாடல், சிறப்பான பாடலை அழகாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம், கோவை ராஜேஷ்.
0: வணக்கம் ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா?
1: எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி
0: இருக்கீங்க? நல்லா சூப்பரா இருக்கோம்.
1: உங்களுக்கு முதல்ல ரொம்ப நன்றி.
0: பாடுங்கள்.
2: ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு, மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு, ஒரு கோபாலும் தரும் ஆகாயம் விழிப்பூ மலரும் காலை நேரம், மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு, காற்று பொன்னோடு சேரும் காதல் சங்கீதம் பாடும், பார்த்து என் உள்ளம் தேடும் பார்வைய பாசம் அன்போடு மோ

லயம் கேட்டு இளமை பாடாத கவிதை பாட்டு இமைகளில் பல காலம்

பார்வை வாடும் மனதிலே ஒரு பாட்டு, மழை வரும் அதை கேட்டு நீயும் இல்லாத போது சாடும் நானாவதே.

ராகம் பாடும் புதிய காவேரி கடலை சேரும் இனிமையின் ராகம் பாடும் இதயமோ நதி போல ஏங்குதே விளையாட புரிந்ததா தெரிந்ததா பதில் கூற வேண்டும் பாடல் மூலம் மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு புது கோபம்

0: மழை வரும் அதை கேட்டு. தேங்க்யூ மேடம்.
1: அழகா இருந்தது ராஜேஷ், உங்க பாடல் ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த படம் தாயம் ஒண்ணு.
0: ஆமா மேடம், அர்ஜுன் படம்.
1: சூப்பர் பாட்டு அர்ஜுன் படம்.
0: எஸ்பிபி சார் சுதினா மாவும் படிச்சாங்க, தனியா சாரும் சார் படிச்சாரு.
1: சிறப்பு சிறப்பு, நன்றி. வாழ்த்துக்கள் ராஜேஷ், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். எவ்வளோ அழகான குரலில், எவ்வளோ அருமையான பாட்டு, செம்மையாக இருந்தது. கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு, ரொம்ப அழகாக பண்ணார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், சென்னையிலிருந்து அகிலா சீதன்.
1: ஆ, நல்லா இருக்கீங்களா மேம்? ஆளைய காணோம்.
2: யார் வீட்டில் ரோஜா பூ

ரகம் தந்தல் கண்ணில் மின்னுதோ ஒரு ராகம் புது ராகம் அரிசோகம் தான் ஏனோ யார் வீட்டிலோ ஜா பூத்தரோ ராகங்களூரு அவள் கொடுத்தாள் கீதங்களூரு அவள் தொடுத்த

காதல் பெண் புறா வீதியில் பூங்காற்று போராடவே, பூத்த பூவு மாட்டிலோடவே, யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ. வான் மேகம் மோதும் மழைதனிலே நான் பாடும் பாடல் நனைகிறதே, பாடல் இங்கே நனைவதனே நனையும் வார்த்தை கரையில்.

0: ஒரு ராகம் புது ராகம் அரிசோகம் தானேனோ யார் வீட்டிலோ ஜூத்தடோ கார் பால காசில் நன்றி சகோதரி,
1: சிறப்பா பாண்டிங்க மேம், அழகான பாடல், அருமை, நன்றி.
0: தேங்க்யூ.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் எடுத்து சிறப்பா பாடினாங்க. இதே கோயில் படத்திலிருந்து அருமையான பாடலை அழகா பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் வணக்கம், தஞ்சாவூர் புன்னையனூர் மாரியம்மன் கோவில், ஜோதி பாண்டியா.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கமா, சூப்பரா இருக்க.
1: உடம்பு பரவாயில்லையா?
2: நல்லா இருக்குமா, ஒண்ணும் இல்ல, நல்லது. பாட போற பாடல் வந்து 1961 ரிலீஸ் ஆன திருடாதேங்கிற படத்துல இருந்து. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்த அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்த அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடாதே பாப்பா திருடாதே, கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா, பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, எடுக்கிற நோக்கம் வளராது, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, பாப்பா திருடாதே.
1: அழகா பண்ணீங்க சார், அருமையா இருந்தது பாடல்.
2: எனக்கு எம்ஜிஆர் ரசிகமான 1961 ரிலீஸ், எனக்கு 10 வயசா இருக்கும்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புன்னைநல்லூரில் இருந்து ஜோதி பாண்டியன் சார் அவர்கள் அழகான ஒரு எம்ஜிஆர் பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறா? நல்லா இருக்கீங்களா மேம்? வாழ்த்துக்கள் பாடுங்கள்.
0: நான் ஒரு விழிப்புணர்வு பாடல் தான், விழிப்புணர்வு பாடல்னு இல்ல, பாரதராஜா ஐயா இறந்தப்போ எழுதுனேன் இந்த பாட்டு. அவரை பத்தி, அவரை பத்தின பெருமையான பாடல். அடியாத்தாடி நம்ம பாரதிராஜா பாடல் கேட்டு இயற்கைகள் அனைத்துமே பரவசம் அடைந்திடுமே. ஆடியாத்தாடி நம்ம பாரதி ராஜாவின் திரைப்படம் பார்க்கையிலே அடியம்மாடி பல மனிதர்கள் பலதீன பட்டம் பூச்சி பறந்திருமே. கிராமங்களை தேர்வு செய்து படங்களை தான் எடுத்திடுவார், அதில் நல்ல கருத்துக்களை ஏராளமாய் புகுத்திடுவார். பார்க்கும் மக்கள் உள்ளத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தி சாதி சமய ஒற்றுமையை வளர்ப்பதற்கு உதவியவர். புதுமுகங்களை நடிக்க வைக்க நிறைய பாடுபட்டாலும் அனைவரையும் உயர வைத்து மனமகிழ்ச்சி அடைந்தாரே. அவர் மக்கள் மனதில் என்றும் நிலைப்பாரே.

மனதிரி பட்டாம்பூச்சி பறந்திடுமே, கமலஹாசன் ஸ்ரீதேவியும் ரஜினிகாந்தும் ராதிகாவும் பாண்டியனும் ரேவதியும் அமலாவும் ராஜாவும் மற்றும் பல அறிமுகத்தை திரையுலகத்தில்

0: கரையாது அவர் கிராமத்து காட்டினில் என்றும் இருப்பாரு. படியாத்தாடி நம்ம பாரதி ராசாவின் திரைப்பட பார்க்கையிலே அடியம்மாடி பல மனிதர்கள் மனைவி பட்டம் பூச்சி பறந்திருமே அவர் கதையில் வரும் பாடல் கேட்டு இயற்கைகள் அனைத்துமே பரவசம் அடைந்திருமே. அவ்வளவுதாங்கம்மா.
1: சிறப்பா பண்ணீங்க மேம். பாரதி ராஜா பத்தி விழிப்புணர்வு விழிப்புணர்வு பாடல்னு சொல்ல முடியாது, இழந்துட்டோம் அதுக்காக உள்ள ஒரு பாடல்.
0: என்ன கிராமத்து காட்டுல அவர் என்னைக்கு வந்து எல்லா இடமே, ஏன்னா அவரு பெரிய பெரிய ஜாபகான்கள்லாம் வந்து இறக்குறது கிடையாது.
1: அவங்க பாட்டுனால அவங்க இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு.
0: ஆமா ஆமா, அவங்க கதை பாட்டு அவங்க கருத்துக்கள் எல்லாமே நம்ம மனசுல என்னைக்கு இருக்கிறதுனால சகாபரம் அடைந்தவர்கள் தான் அவங்களோட ஆத்மாக்கள்.
1: அப்படி ஒரு வரம் வாங்கி வந்திருக்காங்க அவங்க எல்லாம்.
0: அவங்க கதையும் தானே நம்ம நம்ம வாழ வைக்கிறது, உயிர்ப்பிக்க வைக்கிறதே நம்மளுக்கு
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அவர்கள் பாரதி ராஜா இழப்பை பற்றி ஒரு அழகான பாடல் கொஞ்ச நேரம் பேசினாங்க. அதை பத்தி பேசுவாங்க கொஞ்ச நேரம், ரொம்ப நல்லா பேசினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் சாரி

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தென்காசி மாவட்டத்திலிருந்து ஆவடியான ஒரு மணி ஆஸ்கார் டெய்லர்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் நல்லா இருக்கோம் சார். பாடுங்கள், உங்கள் பாடலே புதுசா தெரியுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில பாட வந்திருக்கீங்க.
1: பாடணும்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு, அதான் வந்தாங்க.
0: அப்படியா? பாடுங்க சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடுங்கள்.
1: தூங்காதே தம்பி தூங்காதே படத்திலிருந்து.

கண்டான் முன் தேயி நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினி கீழ்வானிலே மொழி வந்தது கூண்டை விட்டு கிளி வந்த

கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் முன்சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்கள்

0: ತಾಯಿ ನಲ್ವಳು ಸಂತಾಯಿ ಪಾಸಂ ಉರುಮೇಸಂ ಪಾಸಂ ಉರುಮೇಸಂ ಕಣ್ಣಾರ ಕಂಡಾರ್ ಮುಂಚೇ ನಾನಾಗ நாளில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, ரொம்ப அழகா பண்ணீங்க சார், அருமையா பண்ணீங்க. அடிக்கடி வந்து இப்படி கலந்துக்குங்க, பாடுங்க, ஓகேவா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் ஆவடையனூரில் இருந்து, தென்காசி மாவட்டம் ஆவடையனூரிலிருந்து ஆஸ்கார் மணி அவர்கள் அழகான ஒரு பாடல் சிறப்பாக பாடினார், அருமையாக இருந்துச்சு. ஒரு தடவை கூட இப்படி வந்து பாடலை, இன்றைக்கி வந்து கலக்கிட்டு போயிட்டார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வருங்கள், வணக்கம். யார் எங்கேருந்து அழைக்கிறா?
2: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
1: ஆ, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க என்ன சார்?
2: ஆமாம்,
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்போ ஊருக்கு போகிறீங்க?
1: ஊருக்கு போக இன்னும் 20 நாள் இருக்கு.
2: அப்ப நடத்துங்க. நான் பாடுறேன்,
1: பாடுங்க சார்.
2: சின்ன பொண்ணு சேலை செம்பகப்பு போல, சின்ன பொண்ணு சேலை செம்பகப்பு போல. வரிய மறந்துட்டேன். சின்ன பொண்ணு சேலை செம்பகப்பு போல, கையே மாறாப்பு மயிலே நீ போலையாட்டு, நீர் போகும் வழியோடு தான் போகும் ஏ சேல, நீ போகும் வழிபாத்து வருவேனே பின்னால.

0: ஓம்போது தசை என்ன சதம் என்ன மனச தாழ் போடு மயிலே நீ வா வேண்டா விளையாட்டு என்ன பொண்ணு சேல என்பது போல பையே மாறாப்பு மயிலே நீ போ விளையாட்டு என் மேல நீயாச என் மேல நீயாச கொண்டாலும் தப்பில்ல என்றாலும் குயிலுக்கு நின்றாட சொப்பில்ல நீ தந்த தாலி முடிஞ்சு வச்ச ஒன்ன நம்பி தாலி ஒளிச்சு வச்ச
1: சிறப்பா பண்ணீங்க சார், எவ்வளவு அழகான பாட்டு, அழகா பண்ணீங்க, அருமையா இருந்தது.
2: ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கும்பகோணத்திலிருந்து எஸ் மனோகர் அவர்கள். அழகான பாடல், சிறப்பு, அருமையான பாட்டை எவ்வளோ அழகாக பாடினார். எந்த பாட்டு எடுத்தாலுமே அழகாக பாடுவார், அருமையாக பாடினார். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: மகேஷ்.
0: நல்லா இருக்கீங்களா மகேஷ்?
1: நல்லா இருக்கேன் மேம். நீங்க சூப்பரா பாடுறீங்க இந்த காலையில.
0: அப்படியா? தேங்க் யூ. நீங்க கூட தான் ரொம்ப சூப்பரா பாடுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: ஓகே மேம், ஓகே மேம்.
0: இப்ப புனேயோட வந்திருக்கீங்களா? எப்படி
1: புனேதான் தேர்மலைக்காக தான் போனேன். எனக்கு எனக்கு வேண்டாம்.
0: கையில வச்சிருக்கீங்களான்னு?
1: இல்ல இல்ல இல்ல, கையில இல்ல. சரி,
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: மகிழாடி வருதுவானில் மழை வருமோ, கோதைகள் விடிந்து ஒரு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ,

அன்னமும் இவளிடம் நடைபழகும், இவளடைய சரியில் சங்கீதம் உண்டாகும். தோகையிட மயிலாடி வருகிறது, வானி மழை வருமோ?

0: அமுதலை கதவுகள் வளர்ந்திடும் கல்லூரும் பார்வை தோகை இளமையில் ஆடி வருகிறதுவானில் மழை வருமோ கோதைவள் விழிமூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கலையாளம் செய்கின்றதோ. நன்றி மேம்.
1: சிறப்பா இருந்தது, ரொம்ப அழகா பாண்டிங்க மகேஷ்.
0: நன்றி, தேங்க்யூ மேம்.
1: ரொம்ப அழகா பாட்டீங்க. நடுவுல ஒரு ஏதோ ஒண்ணு வருது, சரி உங்ககிட்ட நான் அதை அப்புறம்
0: பேசிக்கிறேன்.
1: இல்ல இல்ல, நல்லா பண்ணீங்க அந்த பாட்டு, நீங்க ரொம்ப அழகா பண்ணீங்க மகேஷ். நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் நாகர்கோவிலிருந்து மகேஷ் அவர்கள் அழகான பாடலை எடுத்து ரொம்ப அழகா பாடினார். ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:05. எனது குரலில் ஒரு பாடல் வருகிறது.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், திருநெல்வேலி மாவட்டம் ரொம்பபட்டி சித்தார்த்திகேதனேசன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: பாடுங்கள்
0: உங்கள் பாடலை.
1: கண்ணெல்லாம் உன் வண்ணம், நெஞ்செல்லாம் உன் எண்ணம், கண்ணே செம்பொன்னே நீ வா வா வா வா வா வா வா. எங்கெங்குமே அங்கெங்குமான் நீ இன்று நான் இல்லை கண்ணா, நீ இன்று நான் இல்லை கண்ணா. கண்ணெல்லாம் உன் வண்ணம், நெஞ்செல்லாம் உன் எண்ணம், கண்ணே செம்பொன்னே.

நான் தொட வரும் மடிவேகனவா, மடியை தொடுங்க.

கண்ணெல்லாம் உன் வண்ணம் நெஞ்செல்லாம் உன் என் கண்ணே செம்பொன்னே நீ.

பிறந்தது புதுவினவனமாய் பிறந்தது பனிமலர நாம் விரும்பிய வரம் கிடைத்தது கண்ணே தென்மலையின் குருநகை

0: வாய்ப்புக்கு நன்றி.
1: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா பண்ணீங்க. மேல் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டுலயும் பாடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப லேசா அருமையா
2: பாடிட்டீங்க.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள். மேல் ஃபீமேல் வாய்ஸில் கலக்கிட்டாரு, செம்ம பாட்டு, அரிதான பாடலாக அழகாக பண்ணார், அருமை, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம். வருங்கள் வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறார்?
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.

மலையோ அது உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள்.

என்ன நீராட்ட ஒரு கனவு கண்டால் அதை தினமோ என்ற ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஓர் பூக்களமே சங்கிரதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. வாழ்க்கை கதிரை வாசிப்போ, வான அளவை யோசிப்போ, முயற்சி என்று ஒன்றை மட்டும் மூச்சு போல சாசிப்போ. லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம் படுதோமி.

0: பசமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சிய நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. அவ்வளவுதாங்க மேம்.
1: சிறப்பா பண்ணீங்க தீபா மேம், அழகா பண்ணீங்க, அருமையான பாடல், சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் தீபா. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் இருந்து தீபா குமார் அவர்கள். அழகான ஒரு பாடல், செம பாட்டு அது, செம்மையா பாடினாங்க, அருமையா இருந்துச்சு, அழகா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள் சார்.
2: குட் ஈவினிங் மேம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்கோம் சார், குட் ஈவினிங் சார்.
2: நங்கநல்லூர்ல இருந்து வைத்தியநாதன் கண்ணன், டி கண்ணன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம், கடவுள் அனுகிரகத்தால.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பாடலாம், நான் இப்ப பாடுறது வந்து ஒரு டூயட் சாங். டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது, நிறைகுடம் என்ற திரைப்படத்தில் கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது, கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது. கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது, கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது. ஆடும் பூவை சூடாமல் போனால், ஆடும் பூவை சூடாமல் போனால் ஆசை தீராது. ஆசை வேகம் போக போக, ஆசை வேகம் போக போக கேள்வி கேளாது. போகும் நேரம் பொல்லாத நெஞ்சில், போகும் நேரம் பொல்லாத நெஞ்சில் போதை மாறாது. பொழுதும் போதாது, கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது, கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது. காமதேவன் கல்யாண வீட்டில், காமதேவன் கல்யாண வீட்டில் கதவு மூடாது, கன்னிவாசல் காண காண, கன்னிவாசல் காண காண கண்கள் போதாது. சின்ன தோட்டம் இழல் என்ற காற்று, சின்ன தோட்டம் இழல் என்ற காற்று திரையும் போடாது, போடக்கூடாது. கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது, கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது.

0: மிக்க நன்றி அம்மா, பாடம் சந்தர்ப்பம்
1: சார்
0: அளித்ததற்கு.
1: என்ன அழகா பாடுறீங்க தெரியுமா சார்? நீங்க
0: அப்படியா?
1: ரொம்ப
0: நன்றி.
1: அழகா பாடுறீங்க சார். எப்போ உங்களை மாதிரி யாராலையும் பாட முடியாது சார், நீங்க அப்படி பாடுறீங்க
0: தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஒரு
1: ரொம்ப
0: விஷயம்,
1: சிறப்பு. சொல்லுங்க.
0: நேற்றுக்கு தான் எனக்கு பிறந்த நாள் ஆச்சு. 68 வயசு முடிஞ்சு 69வது வயசு நேற்றிலிருந்து
1: பிலேட்டட்
0: அறுபத்தி
1: விஷஸ், பிலேட்டட் விஷஸ் எங்க சபரி சார்பாக.
0: தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ,
1: நீ டூடி நல்லா நல்லா வாழணும் நீங்க.
0: தேங்க்யூம்மா.
1: தேங்க்யூ சார்,
0: நான் நீங்க அப்ரிஷியேட் பண்ண அதுவே போறும்மா.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சூப்பரா பாடி எங்க சபரியை கலக்குறீங்க சார். நன்றி,
0: தேங்க்யூ,
1: வாழ்த்துக்கள்,
0: தேங்க்யூ,
1: வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ, நன்றி அம்மா.
1: நன்றி.
0: வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்னொரு பாடல் வரேன்.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ,
0: தேங்க்யூ. பக்தி பாடல்
1: அன்னைக்கு. ம் ம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் நங்கநல்லூரிலிருந்து கண்ணன் வைத்தியநாதன் அவர்கள். எப்போ ஒரு அழகான பாடல் எடுத்து என்ன அழகாக பாடுறாரு, செம்மையாக பாடுறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுறாரு, அந்த ராகத்தை கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ அழகாக பாடுறாரு, ரொம்ப சிறப்பாக பாடுறாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:27. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும், தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும், உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

0: A bond.
1: Pandu baby.